தெரிஞ்சு பீகார மேலான்கோங்கீர் முஜாஞ்சி பொன்னாமீன் பீக்கோர் மேலான்கோர் வாப்பிழியோர்